நான் நீனே மதி திருஜோ நம்ம தெனகத்தில் குவாக எங்க கிச்சோ நம்ப ஸ்டோக் 150,000 ஸ்டோக் ஜப 150,000 சிக்கிங்க லால் இன் ஃபயர் ஏய் இதை கிட்டனகா அத்தில் 5 times ஜம்னா திகத்தி குணோதன் அகரிக்கு நியோர்ச்சிகே 800 shillings கொஞ்சோர்ச்சிகே 900 shillings கொஞ்சோர்ச்சிகே 120 shillings அச்சாகஜே இப்பி தெல்கோம்யே தெஸ்தாய் வர்ச்சிகே குணோதன் Congratulations, you are a successful buyer. You are a successful